0: how much do you think an apartment in the most expensive high-rise in Delhi NCR can cost? A couple of crores? 10 crores? Well, it can actually go up to 100 and even a whopping 120 crores. Now imagine spending a bomb on a house and still having to walk out on streets that look like this every time it rains. I guess high real estate value cannot be the only criteria for buying a house.
1: இப்போ இந்த சொல்யூஷன் எங்க சொல்யூஷன் மட்டும் நாங்க பாத்துக்கிட்டது வீட ரைஸ் பண்ணிட்டோம்.
2: Vasant can't take it anymore. He no longer feels safe in his home. For the past year, he's been searching for a new property for his family of six.
3: எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 6 மந்த்ஸ்ல மூணு தடவை அவங்க வீடு மாத்த வேண்டியத மாதிரி ஆயிடுச்சு. ஒன்னு வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சு. இல்லைன்னா ஏரியாக்குள்ளே தண்ணி வந்து ஃபுல்லாக எல்லாமே கட் ஆஃப் ஆகிடுச்சு. கரண்ட்டு எதுவுமே இல்லை, அவங்களுக்கு ஆக்சஸே இல்லாமல் அது மாதிரி ப்ராப்ளம்ஸ்.
2: சென்னை ஹாஸ் ஆல்வேஸ் ஹேட் மான்சூன் சீசன், ஹெவி ப்ரோலாங்ட் ரெயின்ஃபால் அண்ட் சிவியர் ஸ்டார்ம்ஸ். பட் சம்திங் ஹேஸ் சேஞ்ச்ட். தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஆர் பிகமிங் நோட்டிசபிள், வெதர் அனாலிஸ்ட் பிரதீப் ஜான் டெல்ஸ் அஸ். இன் த பாஸ்ட் 150 இயர்ஸ் ரெயின்ஃபால் ஹஸ் எக்ஸீடட் 20 சென்டிமீட்டர்ஸ் ஜஸ்ட் 12 டைம்ஸ்.
4: லாஸ்ட் 10, 15 to 25, 20 இயர்ஸில் ஆல்மோஸ்ட் நமக்கு அதுக்கு ஈக்குவலண்டாக நமக்கு டபுள் ஆயிருக்குது. ஸோ த நம்பர் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் இன்ஃபால்ஸ் வந்து முன்னாடி 1 in 10 இயர்ஸ்ன்றது இப்போ 1 in 5 இயர்ஸ் அதுக்கு அந்த மாதிரி வாரண்ட் வந்து பார்க்குறோம். அந்த 200 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப்
2: ஹவு ஃபார் இஸ் த ஹவுஸ் ஃப்ரம் த கோஸ்ட், ஹவு ஹை ஹவ் வாட்டர் லெவல்ஸ் ரிசன் இன் த பாஸ்ட், இஸ் த எனிவேர் ஃபார் ஃப்ளட் வாட்டர்ஸ் டு ட்ரெயின், தீஸ் ஃபேக்டர்ஸ் ஹவ் பிகம் க்ரூஷியல் ஃபார் வசந்த்.
3: இதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாட்டர் லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாட்டர் ரைஸ் ஆகிருக்கு, இது பார்த்தாவே நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சு.
2: பட் மான்சூன்ஸ் ஆன் தி ஓன்லி எக்ஸ்ட்ரீம் வெதர் இவெண்ட்ஸ் சென்னை இஸ் நோன் ஃபார். தேர்ஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம் ஹீட் வித் சம்மர் டெம்பரேச்சர்ஸ் க்ரீப்பிங் அபவ் 40 டிகிரிஸ் செல்சியஸ். லைக் மச் ஆஃப் த வேர்ல்ட், த சிட்டி இஸ் எக்ஸ்பெக்டட் டு கீப் வார்மிங் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். டெம்பரேச்சர்ஸ் வில் ரைஸ் இன் த ஃபியூச்சர். The historic neighborhood of Mylapore is close to the coast. Even so, the summer heat can be punishing. Many of the houses here are around 100 years old, built to withstand the heat.
5: All of them are built in a wall-to-wall constructed manner. There are several advantages to building this way. One is, of course, it ensures that the overall heat gain into the house is limited.
2: Typical of this architecture is the thinnai, a kind of covered raised terrace directly adjoining the house. It provided protection from direct sunlight. Its raised design protected the building during heavy rainfall. Another typical feature is the mutram, the inner courtyard.
5: The courtyard within the house acts as a recharge. So all of the excess water that may flow in and around during these heavy rains, it's all recharged in the courtyard. In some cases there are wells in which it directly goes and gets collected. In some cases it just percolates and goes into the soil.
2: What if these elements were incorporated into modern architecture? Architect Gautam Sitaraman has done exactly that for his clients. Here in South Chennai, this new house can withstand heat and heavy rain thanks to these historical elements and the addition of other passive cooling features.
6: If you notice here, we have also given vents for the hot air to rise up from the bottom of the house to escape on the top. So this is what we normally call it as the chimney or stack effect.
2: Just 3% of the Greater Chennai Corporation is considered flood safe. Meanwhile, Chennai's urban area has increased fivefold over the past 50 years. It was once an interconnected ecosystem of lakes, rivers, and wetlands. Today, much of it has been covered in concrete. 2015, 2021,